வந்தே தீபம் உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசுநாம் பதிம் சிபோ சக்திங்க திவ்ய மேளனர பவித்ர சீதள ஷஷ்டி பர்வ சீதள ஷஷ்டி அவசரரே ஆபணமானங்கு புணி தரி ஸ்வாகத சுபிச்ஷா ஓ சுபகாமனா ஜ்யேஷ்ட மாசர சுக்ளபக்ஷ ஷஷ்டி திதிரே பாழித ஏ பவித்ர உற்சவ கேவள ஏக தார்மிக பரம்பரா நுஹே வரம் பக்தி சஸ்கிருதி ஓ சாமாஜிக சமன்வயர ஏக மகான் பிரதீக ଏହି ଦିନରେ ମହାଦେବ ଶିବ ଓ ମା ପାର୍ବତୀଙ୍କ ବିବାହ ଉତ୍ସବକୁ ଅତ୍ୟନ୍ତ ଆଡ଼ମ୍ବର ଓ ଶ୍ରଦ୍ଧାର ସହ ପାଳନ କରାଯାଇଥାଏ। ଜୀବନଶୈଳୀର ଏକ ଜୀବନ୍ତ ପ୍ରତୀକ। ପୌରାଣିକ କଥା ଅନୁଯାୟୀ ଦେବୀ ପାର୍ବତୀ ଭଗବାନ ଶିବଙ୍କୁ ସ୍ୱାମୀ ରୂପେ ପାଇବା ପାଇଁ ଦୀର୍ଘ ସମୟ ଧରି କଠୋର ତପସ୍ୟା କରିଥିଲେ ଏବଂ ତାଙ୍କର ଅଟୁଟ ଭକ୍ତିରେ ପ୍ରସନ୍ନ ହୋଇ ଭଗବାନ ଶିବ ତାଙ୍କୁ ବିବାହ କରିଥିଲେ। ଏହି ଦିବ୍ୟ ମିଳନ ଶକ୍ତି ଓ ଶିବତତ୍ତ୍ୱର ସମନ୍ୱୟର ପ୍ରତୀକ ଭାବେ ପରିଗଣିତ ହୁଏ। ଓଡ଼ିଶାରେ ବିଶେଷ କରି ସମ୍ବଲପୁର ବରଗଡ଼ ସୁନ୍ଦରଗଡ଼ ଝାରସୁଗୁଡ଼ା ଓ ପଶ୍ଚିମ ଓଡ଼ିଶାର ଅନେକ ଅଞ୍ଚଳରେ ଶୀତଳଷଷ୍ଠୀ ଅତ୍ୟନ୍ତ ଭକ୍ତି ଓ ଆଡ଼ମ୍ବରର ସହିତ ପାଳନ କରାଯାଏ।